0: அப்பா, இப்பா கிரிக்கிற அப்பா அந்த லைப்பத்தி மயாம்லோ இன்னு சாக்குறே. இப்பா அத்த மகாரே சாத்தப்பா ஐக்கு சாசிக்கோ இப்பா.
1: ம், சாக்கிறோய் இச்சா லாப்ப ஐக்கினி
0: இசா சிங்சு லாக்கணி ஹைப்ரா.
1: ம், லாக்கணி லாக்கணி.
0: இசா சிங்தி கிரிக்கி தௌப்ரா.
1: ஆ, இசா நுப்பா மத்தனி இன்ஜினியர் நி இமௌ நுப்பிதுசு உக்கில் நி மத்தௌ யாம்ன சின்ஜபா ஆயாக் இத்தந்த யும் மதுதனே தரக் தரக் லைபதோ மக்கொயின நுங்காயித்ரதன ஐபு ஹோமசி தனம்பனி மக்கொயின ஐபது யாம்ன கஞ்சப யாம் நிங்ஜபனி.
0: ஓ,
1: கரிபு தோகர் ஜானோஜிபோ லாக்திஜிபு கமுஜிபோ
0: கிரிசு தோரு மொய்தா இப்பா தாபிக் ஜாம் கோய்பகி நகாக் சும் தேங் போய்கனியே.
1: ஐய மரம் பாங்சிங்சே இசா லாப்பபோதங் ஆகிசி ஹைபனி யாதே சாப் லாக்னரப்பன ஓரம்பசு யாய் அது ஐதி இசா லாலக சாரகே இசு நுபாசி ஹரோக்கனி ஹைபனி நங்கு கண கோகோ.
0: ஹோய் அப்பா,
1: நா தொங்க மத்தியல் யோம்சாக்க அல்லுக இருவன்பா உக்காவியா தாவா மயாம் புதன் லாக்தோய்னி லம்பீத கரிபு குதோங் திபு தோக்கரு ஜானோ நம்ம கொய்சிபோ
0: கிரிசு தரு மொய்த இப்பா.
2: சார், சாரங்கம்தி சாப தக்குசு யாவுதே மனுங்ததி மயாம் லோயின சாபலோ யோரே சார்.
0: ஓஜா தோய்ப்பா, ஐடி புப்பு அதோம் தல்லேதா மயாம் சிங்சி சாப்சி உப்பதா
2: அதுபு கர சாசினே சார்.
0: ஆ, இப்பா கம்பக சாக்கே
2: மனுங்த லெங்சன் பியோ சார் கர சாசி மனுங்த.
0: ஆ, இப்பா சங்சிலா.
1: ஹோய் ஹோய் ஹோய்
2: அஹலமன் மயாம் சாப தக்ப லோய்பீரபனா மஃம் சான சான ஃபம்பீரோ ஹொய்கே குரா தேம்ப கரும்த. ஓ, குரா குராகி முஜா லைவ ஹைபது நசான லைஜரே. ஃபரே
3: ஃபரே ஃபரே ஃபரே.
2: ஜெகேட் அம்சி யாவரி குரா
3: நுங்காரே நுங்காரே. அஹல் ஒய்சலரம்னா ஹேக் இன்கிபத சகலோத் யாதப.
2: ஹொய் ஹொய் குரா.
3: ஃபரே ஃபரே.
2: ஜை ஜெகேட் சின சால சஞ்சகே கோ. ஆ, குரா தி ஜெகேட் சிலித் பத தி பகங் முசாவ மாலே குரா. அது குரா முசாசி கோங் ஜை பத்த சொந்த அம்த தகபியோ குரா.
3: இபோ ஐ கோங் ஸ்லீப் ஐ கனு இபோ.
2: ஏ குரா, கரி கரி நு கரி குரா. நசாயல கன்பியோ குரா.
3: இபோ தோ ஹோய்
2: தி ஓய் கோங் ஜை பத்த அம்த குரா. ஹோய் குரா. ஓ ஓ ஓ ஸ்பசி தி பத யாரே யாரே யாரே குரா. குரா, கைனு மு கபை சிபோ பி மு தரை சிபோ கமை தோபனோ.
3: இபோ ஐ மங் ஹே போக் சிபோ இஷான போவ மபானி மச கங்டோ மதம்சிதா நங்கி தமோய் பான மசி கங்கினே லாவ் லாவ்ரி பாக்குகி லாவ்ரே நங் நகு போவ சிக்கனுகோ இஷான தரு தரு மகுலோ மிதோயு கோய் புகோ.
2: குரா குரா குரா, மபம் சார பம்பிரோ அசிகி தௌரம் மசி ஹௌனபத உசே. பரி
4: பரி பரி பரி.
2: நசிகி சக்லேன சிபு சின்பிரிபா அக்கோய்கி சார் அங்கம்ன அஹல்ல மன்சிங்த கம்பூர மமம் பிபி நேன புரக்லியே சார் நமசி ஹான குதோன்
5: தம்பிரோ.
2: அது சார், அக்கோய் ஹோம்ஜிகிதி கசு தொய்தோக்ப சார் பினிங்காய் லைஜதி அக்கோய்கி ஹாய்பபு ஹோம் அசித அஹல்சிங்க சாஜப மொராம கத்தங் சார் குதோன் தம்ஜரியே மகா சத்தரக்பசிதி அக்கோய்கி அஹல் சிங்கி மரக்த இசை சக்ப ஹைப அஹல் சுயாவுரிய சார். அதுனா குராமனிஹான சார்கிதம்